0: As Baka Banasi.
1: Hello, Banaras.
2: 91.2 FM. Hello, Banaras.
3: Hello, Banaras.
4: அல்லட பக்கால்.

0: Rapsi. Hello.
1: Hello.
0: Hello.
1: Hello.
0: Hello, Banaras.
2: 91.2 FM. Hello, Banaras.
3: Hello, Banaras.
4: அல்லட பக்கால